இனிய காலை வணக்கம் செல்ல குழந்தைகளே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது சிறுவர் உலகம் எனும் நிகழ்ச்சி. இன்று நமது நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானது, ஏனெனில் புரட்டாசி மாதத்தின் மகிமை, கோவிந்தனின் அருள், திருமாலின் திருநாமங்கள் மற்றும் குழந்தைகளின் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஆன்மீக கருத்துக்கள் ஆகியவற்றை இசையோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். இன்றைய முதல் பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

புரட்டாசி என்றால் என்ன? குழந்தைகளே, தமிழ் மாதங்களில் ஒன்றான புரட்டாசி திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சனிக்கிழமைகளில் பலர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவார்கள். ஆனால் குழந்தைகளே, விரதம் என்பது சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல, நல்ல சொற்கள் பேசுவது, கோபப்படாமல்

பெற்றோரின் பேச்சை கேட்பது, நண்பர்களுடன் அன்பாக நடப்பது ஆகியவையும் நல்ல ஆன்மீக பழக்கங்கள் தான். அந்த நல்ல எண்ணத்துடன் அடுத்த பாடலை க

குழந்தைகளே கோவிந்தா என்று சொல்லி பாருங்கள். எவ்வளவு இனிமையான ஒரு திருநாமம். திருமாலின் பல திருநாமங்களில் கோவிந்தன் மிகவும் பிரபலமான ஒன்று. பக்தர்கள் மகிழ்ச்சியிலும் துன்பங்களிலும் நன்றியிலும் கோவிந்தனை நினைக்கிறார்கள். நாமும் பள்ளிக்கு செல்லும் முன், தேர்வு எழுதும் முன், அல்லது பயப்படும் முன் மனதில் இறைவனை நினைத்து நம்பிக்கையுடன் இருக்கலாம். கோவிந்தனை போற்றும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

திருமாலின் திருநாமங்கள் உங்களுக்கு தெரியுமா? திருமாலுக்கு பல அழகான பெயர்கள் உண்டு. நாராயணன், கேசவன், மாதவன், முகுந்தன், வாசுதேவன், கோவிந்தன், வெங்கடேசன், ஸ்ரீனிவாசன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பெயர்கள் பலவாக இருந்தாலும் இறைவனின் அன்பு ஒன்றே. அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் வேறுபாடின்றி அன்புடன் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு இனிய பெருமாள் பாடலை கேட்போமாக.

குழந்தைகளே திருமாலின் கைகளில் என்ன இருக்கிறது தெரியுமா? சங்கு மற்றும் சக்கரம். சங்கு நல்லதை அறிவிக்கும் ஒளியை நிலைவூட்டுகிறது. சக்கரம் தீமையை அழித்து தர்மத்தை காக்கும் சக்தியை நினைவூட்டுகிறது. நம்மிடம் சங்கு சக்கரம் இல்லாவிட்டாலும் உண்மையை பேசுவது, தவறான செயலை தவிர்ப்பது, நண்பர்களை காப்பது போன்ற நல்ல செயல்களால் நாமும் தர்மத்தை காக்கலாம். இந்த அழகான கருத்துடன் அடுத்த பாடலை கேட்போம்.

மனசு சிறிய இலைதான், ஆனால் பெருமாளுக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? பெரியதாக இருப்பதுதான் முக்கியமில்லை, நல்ல உள்ளம் இருப்பதுதான் முக்கியம். சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியையும் தரலாம். வீட்டில் யாருக்காவது தண்ணீர் கொடுப்பது, புத்தகங்களை ஒழுங்காக வைப்பது, தம்பி தங்கைக்கு உதவுவது, இவையெல்லாம் நல்ல செயல்கள். திருமாலை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, சிறுவருலகம் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை திருமாலின் அருளை பெற்று நல்லபடியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பிற்கினிய நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் திருவருளை நினைத்து மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையும் தரும் இனிய நேரத்தில் உங்கள் பெருமாள் அருள் நிகழ்ச்சியை கேட்குமாறு அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கின்றோம். திருமாலின் திருநாமத்தை நினைத்தாலே உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும். இன்று அவருடைய மகிமையையும் அருளையும் சிந்திப்போம்.

உலகை காத்து அருள்பவர் திருமால், அன்பு கருணை பொறுமை தர்மம் ஆகியவற்றின் வடிவமாக திகழ்பவர் அவர். ஓம் நமோ நாராயணாய என்று மனமுருகி உச்சரிக்கும் போது நம் உள்ளம் இறைவனின் பாதங்களை நோக்கி திரும்புகிறது.

அறம் நிலை நிறுத்தப்பட வேண்டிய காலங்களில் திருமால் பல அவதாரங்களை எடுத்ததாக வைணவ மரபு கூறுகிறது. மச்சம் முதல் கல்கி வரை கூறப்படும் தசவதாரங்கள் உலக நன்மைக்காக இறைவன் பல்வேறு வடிவங்களில் அருள் புரிந்ததை எடுத்துரைக்கின்றன. அவற்றில் ராமரும் கண்ணனும் நம் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும் தெய்வீக வடிவங்களாகும்.

மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாராயணன், கேசவன், கோவிந்தன், மாதவன், ஸ்ரீமன் நாராயணன் என திருமாலுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் உள்ளன. ஒவ்வொரு திருநாமமும் ஒரு தெய்வீக பொருளையும் இறைவனின் ஒரு சிறப்பையும் உணர்த்துகிறது. நம் வாழ்வில் துன்பம் வந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் நம்பிக்கையே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமைகிறது.

திருமாலின் அருளை பெறுவதற்கு பக்தியுடன் கூடிய சரணாகதி முக்கியமானதாக வைணவ மரபில் கருதப்படுகிறது. நம்மால் முடியாத தருணங்களில் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து நல்லதே செய்து நல்ல எண்ணத்துடனும் வாழ்வதே உண்மையான பக்தியின் பாதையாகும்.

அன்பு நேயர்களே, திருமாலின் திருவடிகளை நினைத்து அவரது அருள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க வேண்டுவோம். ஓம் நமோ நாராயணாய என்ற திருநாமத்தை மனதில் பதித்து இன்றைய இரவை இனிமையாக முடிக்கலாம். இதனுடன் பெருமாள் அருள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஓர் இனிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.